0: சொந்த தோமனில் ஏதாவது சொல்ல நீ என்ன மாதிரிகள் தோமனுக்கா
1: Radio Murta, una radio de aquí, feta.